மானதான் நிர்மல தீக தர்சன நாம் பிரகமுக பணா உயிரான சாது பிரபராது அப்பனை பிரபாவாம் பினவந்து நானுக்கு தயா தாரு சதா ஹர் குண காவா குருமில சாகர தரையா ஹச்சான ஜபதனிஸ்தரையா ஹர் சரணத்தை ஆய சபல பாய மிட்டே அவன ஜானா பாய பகத சபாய ஹர ஜப அப்பனை பிரபாவாம் ஜப கலகா பார் பூர்ணா திசுவனா நை கோயி பினவந்த நானக குரு பரம கோயா ஜதே காந்த சுவை பதத பாவன ஹரணாமா பூர்ண சஞ்சனா கே காமா குரு சாந்த பாய பிரபுத்தாய சகலேச்சா புனியா தாம்ச சதா சரச பிரமில ஸ்ரீ விச்சன்னையா மன சாந்தாயி புஜீவதாயி மனோகதினா விசர பெருவந்த நானக சத்குரு திருடாயா சதா ப ஜகதீசர ராகசீ சந்தமல்லா பஞ்சமா கார்த்திஜா இக்கூ ஓங்கார சத்குரு பிரசாத தூ ஠ாக்குரு பேரா குரு மே ஜெய் கணி மே ஜெஹி கணச்சேரி ராம தூ சாகரு ரத்னா குரு சார ந ஜானா தேரி ராம் சார நா ஜானா தூ வடதானா கர் மே ரமத சாயி கிருபா கி ஜெய சாமதி ஜெய ஆட்ட பஹர துத தியாயி